சுத்த சத்வமிதியே சூடரையா. சத்யம் புனந்துண்டி சர்வம்பு சுட்டின்ச்சு